0: கொஞ்சம் திறந்துக்கோ. ஹே சப்பி குட்டி செல்லம்மா, நீ ரெக்க ரெண்டு கட்டி பறந்துக்கோ. உனக்கே
1: 阿诺德，你不要去，快走开！阿俊，去坐好，快去！你让开，快点！
2: 哎，挪一下。